மறுகோனி மறுமலர சுரர்கள் குலகால உறமகள் தனிமணமருளோனே குறமகள் தனிமணமருளோனே குறமகள் தனிமணமருளோனே குருமலை.